நாராயண நாராயண மரியா கர்ப் ஜாத்தாய மானவத்வ குணாத்மனே ஜேசு பிரபு ரசார்த்ராய பரப்ரஹ்மாய நமோஸ்துதே. த சன் ஆஃப் மரியா, த மெர்சிஃபுல், டு தட் லார்ட் ஹேசு கிறிஸ்தோ ஐ ஆஃபர் மை ப்ராஸ்ட்ரேஷன்.